0: Jetzt machen wir mit Schee, oder? Bumso.
1: Neden buradan kalamıyorum?
2: Ne, ben de kalamıyorum. ஊர்ல எல்லாரும் அக்கா தம்பி எல்லாரும் நல்ல சோமா இருக்கணும் அவைகளுக்கான நான் ஒரு பாட்டுண்டு இதாண்ட
3: இருக்கேன்
2: என்னோட வேலை செய்யற செஃபிராங்க நீங்க எல்லாரும் நல்ல சோமா
4: இருக்கும்